சரி தனிந்த பத மத பமகன் சமகரிக சமா சப்பமாக கமத நீரே கர நீரே நீத